0: நாமே ஏக பத்தர்க்கு பணகை நாரி, ஏக
1: பத்தர்க்கு பணகை நாரி,
0: நிரல கடேக்கு நாவ புராணி, நிரல கடேக்கு நாவ புராணி, நெப்போ பாலும் பரிவார், நெப்போ பாலும் பரிவா, ரமேரோ யோயிரு ஜெகா, ரமேரோ யோயிரு ஜெகா, ரசோணோ சோணோ ஜே சர்கா, ரகே சே பேட்டா, துஜே நாவமே நாவமே, மேரே சோட்டே சே நாவே பரே, ஜாதூ பரே பாம், முஜே டர லகே ரா, ரகே சே பேட்டா, துஜே நாவமே நாவமே, ஏக வாத மனோ தோ பேட்டாவும், ஏக வாத மனோ தோ பேட்டாவும், எப்கே சரணோ கி தூல ஹட்டாவும், எப்கே சரணோ கி தூல ஹட்டாவும், தப கர மஞ்சூர், தப கர மஞ்சூர், மேரா சந்தே ஹோகா தூர், மேரா சந்தே ஹோகா தூர, சுனோ சுனோ ஜே அஜோ ரே, ஆவோ ஜே பேட்டா, துஜே நாவமே நாவமே, மேரே சோட்டே சே நாவே பரே, ஜாதூ பரே பா, முஜே டர லகே ரா, மகே சே பேட்டா, துஜே நாவமே நாவமே, ஏக பிரேம சஹித பக தோயா, ஏக பிரேம சஹித பக தோயா, பாப ஜனன ஜனன கா கோயா, பாப ஜனன ஜனன கா கோயா, தப ஹுவ பரசன், தப ஹுவ பரசன், கர ராம் தரசன், கர ராம் தரசன், சங்ன சீதல சமண, சங்ன சீதல சமண, ஓஹோ ஆஓ ஜி பேட்டா, துஜே நாவமே நாவமே, மேரே சோட்டே சே நாவே பரே, ஜாதூ பரே பாவ, முஜே டர லகே ரா, மகே சே பேட்டா, துஜே நாவமே நாவமே, தீரே தீரே தோ நாவ சலாவே, தீரே தீரே தோ நாவ சலாவே, ஏக கீத குசி காவே, ஏக கீத குசி காவே, யூ கேத மன்னனே, யூ கேத மன்னனே, சூரஜ டூபே சன்னனே, சூரஜ டூபே சன்னனே, நஹீ ஜாவே வன்னனே, நஹீ ஜாவே வன்னனே, ஓஹோ பேட்டா ரவே ஜி மேரி, நாவமே நாவமே, மேரே சோட்டே சே நாவே பரே, ஜாதூ பரே பா, முஜே டர லகே ராம, கேசே பேட்டா, துஜே நாவமே நாவமே, பூலே லேர மல்லா உத்தராயி, பூலே லேர மல்லா உத்தராயி, மாரே பாசே கச்சு நை பாயி, மேரே பாசே கச்சு நை பாயி, ஏகமே கே வட்ட ஆபர குராயி, ஏகமே கே வட்ட ஆபர குராயி, பாய் பாய் சேலேனா சரம ஹே, பாய் பாய் சேலேனா சரம ஹே, நென்ன கியா கங்கா பார், நென்ன கியா கங்கா பார், ஆப கர்மா பவ சாகர பார், ஆப கர்மா பவ சாகர பார், யஹி கேவட் கே புகார, ஓஹோ பேட்டே ஆயா ஜி தேரி நாவமே நாவமே, மேரே சோட்டே சே நாவே பரே, ஜாதூ பரே பாம், முஜே டர லகே ரா, மகே சே பேட்டா, துஜே நாவமே நாவமே, ஹே பகவான்.
1: பஹத் கூப்சூரத் கீத்.